திருக்குள் திருக்குள் தூண்டா திருக்குள் தூண்டா தாதா திருக்குள் தூண்டா திருக்குள் தாதா திருக்குள் தாதா.